0: அரகூட்டமே ஸ்வாக. அரகூட்டமே ஸ்வாக. அரகூட்டமே ஸ்வாக.
1: अभी भी एक घूंट बाकी है।